0: ஆயிரம் முட்டிலோ ரங்கழித்தே நனோமன வண்டு முரளுளே
1: கடலின் அக்கரையே இளம்பாலையில் ஆயிரம் மொட்டு விரியுளே
0: ஆயிரம் முட்டிலோ ரங்கழித்தே நனோமன வண்டு முரளுளே
1: அக்கரை இக்கரை ஓடி ஒழுகுன்னொருடி வள்ளம் ஒருங்கூலே
0: மின்னும் வலையில சிப்பியில் திரி முத்து கடந்து தளங்கூலே
1: அக்கரை இக்கரை ஓடி ஒழுகுன்னொருடி வள்ளம் ஒருங்கூலே
0: மின்னும் வலையில சிப்பியில் திரி முத்து கடந்து தளங்கூலே முத்து கடந்து தளங்கூலே முத்து கிடந்து தளங்கூலே
1: அந்திக்கடப்போரத்தோரோல கூட ஏட்டு நாலும் கூட்டி முறுக்கி நடக்கணதாரான் ஆறாள்
0: ஞான